சபா இட்டிட பகுலுக்கு பகுடி சிறுபத்தோஸ் ஆய் சனத்திதாரு நிசம்புரு மபகம் பத்திருக்கத்தன் சபா மஜுஜாயா காவித் மமராவித் தரவு சபா 2020 பிரமடம் டத்கத்தலுனா பிரமிசர் துலான் கவாலுடித்தே மந்தான் RTM teman setia